0: அம்மா அம்மா ஓ அம்மா எல்லி போயிட்டையா அம்மா காக்கு சிங்கியும் சத்தே இல்லைல
1: எந்த மோந்தாய பார்வனுக்கே கிரிச்சேண்டு காக்கோ நான் சத்தித்திலே ஜீவத்தூடு எந்த காக்கியே
0: நான் அந்தானே காக்கு சிங்கு நீ சத்தே மாடலம்மா எல்லி இஞ்சே இச்சனரா
1: எந்த அண்ணு பெரியா நாக்கு கெஜித்து தீரத்தச்சக்கு கெல்ச உண்டு நீட மாதிரியா நாக்கு
0: நீட எக்கலு ராமாயண இஞ்சதே நான் எந்தெங்கி காக்கிது கட்டக ரேகி கழிப்பியா நாக்கு கொத்துரியா நீட புத்தி
1: ரேகத்தை எந்தர மாடோ நானு இங்க பூஜை மாடடா நீக்கு மங்கள கழிச்சுட்டு ஒரு இச்சுக்கு ஜவாப்தாரி பந்தித்தில்ல பாப்பா வயசான அனீட அப்பு பொலாக்க மஞ்சி மேலே வயங்கிண்டு தோட்டா பேலு பான எத்த கடிச்சி வந்து நைக்கொண்டு வா மீச வந்த போவனை பிச்சேண்டு
0: அப்ப எனக்கு இச்சக்கு நேரக்கு தோட்டக்கு போயே அப்பள்ளிக்குண்ணா இல்லையா அவன் எல்லாம் மாடு இல்லையா
1: எந்த அண்ணே

0: அம்மையா போயிடுச்சு, இஞ்சி நான் தப்பு பாடலையோ நான் முற்றி, ஐயோ நான் பெண் ஒடுத்து போச்சோ பாப்பனே முற்றி பாப்பனே.
1: என்னங்க பாப்பா அவனா, நீ நாய்க்கு படிக்கட்ட பாடிச்சோலியா, என்ன ஆயிட்ட நீக்கு, பாப்பத்த ஜீவாலாது புற்று பாப்பா.
2: இவன் பாப்பத்த மனுஷனா, இவன் மாடின கிதாபத்தி ஒந்தா தண்டா, கூழுட்ட மனைக்கே குத்து தப்பது புரட்டிட்டு இவனை இந்த புடல, இவனோட பணி கொடுத்த மாத்திர புடல.
0: ஐயோ நான் பல்ல மாறி போச்சு, ஐயோ தம்பே தம்பே பாப்பனே தம்பே புற்றி, இங்க வந்து இஞ்சி நான் தப்பு பாடல.
2: நீக்கு கையில் பொச்சக்கா அப்பல்ரா, போற தேவி தோக்கடுத்தபா, இவனை இந்த இல்லி பாட்டித்து கூண்டெடுத்துட்டு பூத்திட்டு பாலை நட்டு.
3: இங்க மண்டை கட்டு போய்த்தா அவன் அச்சிக்கே உள்ள, நீங்கட நானு போய்த்துக்கு சத்தே போப்பா, குடி புடி அவன.
2: நீக்கு கொத்துல போஜி, இவன் ஒக்க முடிய காலப்பண்ண கூட கூடியண்டு நங்கள பால் மாடோக்க புரட்டிதின் சத்து, அதுக்கு சரியாயிட்டு ஆ மாட்டை கருத்தி மாயவனும் இங்கட கூட கூடியண்டித்து.
3: இங்க தும்ப ஆயாசம் ஆடி ஒத்தி பாரி மனைக்கு போய்த்து தக்பரியனா இல்லி போண்டா. நீனு வாரா கொள்ளி தேவி, அவன் பாயில் சோர வப்பனுட்டு கூட்டி போய்த்து நீர் குடிப்பிச்சிடு, சோரே நிப்பா அவன் பல்லு பாரி போச்சு கம்பா.
1: ஆச்சி அம்மா, அப்பனை கூட்டிண்டு நீ மனைக்கு போ, நான் இவனை கூட்டிண்டு பப்பி.
3: இக்க எண்ணி எந்தாச்சிந்து
2: பொள்ளி உண்டல இ நாய், இவன் ஆ தண்டு ஒக்க முடிய முடியத்திர கூட கூடிண்டு நங்கட சம்சாரத்துல பணி கூட்ட போட்டிதிஞ்சத்து. தேவட சாயா போஜி, நங்கக்கு பல்லி கண்டாந்திர தப்பிச்சு சென்ன நாள் கைந்துணங்கி நங்கட சம்சாரத்தை ஒட்டு பெச்சுருந்து.
3: இதோட நீர் குடிச்சிட்டு எந்த ஆச்சு சமாதானத்தை எண்ணி
2: பரதேசி இல்லையா மிஞ்சவன பணி கூட்டணும் விடுறா இந்த பொறுக்கின சவுட்டி பூத்துரு.
1: பப்பா நீ சமாதானம் ஆடியா, ஆறாம்ல எந்த ஆச்சு எண்ணு, மிஞ்சலே நீக்கு எதே நம்பல உண்டு, ஜாஸ்தி கையத்தை மாடியோத்த.
2: நீக்கு இக்க கொத்தாச்சுற நாட கஷ்டா, நான் தார்க்கிற நைப்பு நீங்கக்கு தானே.
1: பப்பா நாக்கு நட தப்புற அறிவு ஆயித்து, நானு பையஞ்சு எந்த ஆச்சுந்தெல்லாம் எண்ணுமி, மிஞ்சா பொள்ளி எந்த தப்பு மாடிந்த உம்மா அண்ணு.
3: இதோடி மிஞ்சா ஒரு கப்பு பால் குடிரி, சென்ன சமாதானம் ஆன பிஞ்சா எந்த ஆச்சுந்து எண்ணுலு.
2: இன்னங்கட ஆள் உண்டலோ, இவன் காலப்பண்ண கூட கூடியண்டு அவன பேலுக்கு நங்கட பையத்தில புட்டித்து சென்ன திம்பு சிட்டித்து, அதே நேமனத்துல எத்தனை பேட்டை தோடிக்கு கூட்டி திஞ்சித்தையும், தெங்கே மரத்துல நங்க கரியத்தை தெங்கே கொஞ்சிட்டு ஆ தண்டு நாய்க்கு கொடப்பஞ்சத்து போச்சு, பத்து சீல கொப்பரத்துல இக்குறி பொரிய 500 ரூபாய்க்கா நாய் காலப்பங்குக்கு நங்க கரியத்தை கொப்பரோட தோட்டத்து கொடுத்துருத்தியும். இருரா நீட மாத கைப்பீரு அச்சிக்கெல்லாம், அவன தக்கு கட்டின பணிக்கு நங்கடலி பக்கத்தை அவன எஞ்சி காசுக்கு ஆசைக்கு காடு ஒழிச்சேன்னு இப்பஞ்சித்து ஆ மாயவன கூட கூடியண்டு தந்திர கைஞ்சு அவன் மாடி கொடுத்த மாற்றத்துல குடிக்கனா, இங்க தண்டாலும் நங்கட பெம்பரத்துல பூத்து பெச்சே, இதே நின்னு நீட கையாரே கூடு கொடுத்து சாக்கியல்லா, ஈ நாயே கையாரே பூத்து பெச்சே போஜி, இது இச்சக்கு கொத்தானதே கொத்திரத்தை காமாடின கள்ள கெல்சை எச்சிக்கிக்கு, இக்க இவனை எண்ணு மாடணும் நீ நண்ணு போஜி.
1: பப்பா நானும் தாடோ தக்கு கட்டுன்னு தப்பு மாடிட்டு, ஆ காலை பண்ணிட தக்கு கட்டுன்னு நட ஆஸ்தி நாக்கு கிட்டுல தக்கு கட்டு.